0: இசை தென்றல் உங்கள் மனதை தொடும் பாடல்கள்.
1: தென்றலை போன்ற பாடல்கள். அனைவருக்கும் வணக்கம். இசையை ரசிக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் அன்புடன் வரவேற்பு. உங்கள் மனதை மயக்கும் இனிமையான தமிழ் திரைப்பட பாடல்களுடன் இன்றும் ஒரு இசைப்பு பயணத்திற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து போகலாம். இன்று இந்த இசைப்பு பயணத்தில் உங்களுடன் நான் சுரேஷ். கேளுங்கள், ரசியுங்கள், மகிழுங்கள். நமஸ்காரம் பிரியா. இசை தென்றல் ஆஸ்வாதக விருந்தத்தின் இது ஒரு ஆனந்த வேளா. இன்னத்தை ராத்திரியை தன்யமாக்குவான் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் എന്ന മനോഹര ഗാനം കേൾപ്പിക്കാമോ എന്ന് ചോദിച്ചിരിക്കുന്നു പച്ചാളത്തിൽ നിന്നും രാജേഷ്. മുള്ളും മലരും എന്ന ചിത്രത്തിന് വേണ്ടി ഈ ഗാനം പാടിയത് യേശുദാസ്. രചന കണ്ണദാസൻ. സംഗീതം ഇളയരാജ.

இசைத்தன்றில் தமிழ் திரைப்பட பாடல்களில் இனி ஜீன் சந்தச்சித்திரத்தின் வேண்டி உன்னிகிருஷ்ணனும் சுஜாதையும் பாடிய கானமான இக்கானம் ஆவசியப்படுத்தும் ஃபோர்ட்டு கொச்சியில் நின்றும் குஞ்சுமொழி.

ஹாய், வணக்கம். எஸ்பிபி சாரோட பெரிய ஃபேன். எனக்கு கேட்கின்ற பாடல் 1000 நிலவேவா படம் அடிமை பெண். எஸ்பிபி சார் சுஷீலாமா பாடிய பாடல். இந்த பாடல் அன்போடும் நெசமோடும் சமர்ப்பிக்கிறேன். அன்போடே பிந்து திலீப் கொடகரா. கூட எனிக்கு தமிழ் அறியில்ல, சும்மா எழுதியதாட்டோ இன்னும் எழுதியிருக்கணும். எனிக்கும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமே தெரியும், அதுகொண்டு வலிய பிரச்சனையில் நமக்கு எந்தாயாலும் பாட்டு கேட்கலாம்.

0: மீண்டும் ஒரு இனிய இசைத்தன்றலில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நள்ளிரவு.
1: இசைத்தன்றல், உங்கள் மனதை தொடும் பாடல்கள்.